கிரதம் தத்தீம் திந்தத்தீம் திந்தத்தீம் தத்தீம் தத்தீம் த தீம் கிரதக தரி கிடத்தும் தா தீம் கிரதக தரி கிடத்தும் தா தீம் கிரதக தரி கிடத்தும் தத்தீம் தத்தீம் திந்தத்தீம் திந்தத்தீம் கிரதின் தத்தீம் கிரதின் தத்தீம் தகதினதின் தத்தீம் தகதினதின் தத்தீம் தத்தகதினதின் தத்தீம் தத்தகதினதின் தத்தீம் தத்தித்தகதினதின் தத்தீம் தத்தித்தகதினதின் தத்தீம் தக்க தத்தீம் கிரதக தரி கிடத்தும் தக்க தத்தீம் கிரதக தரி கிடத்தும் தக்க தத்தீம் கிரதக தரி கிடத்தும் தத்தித்தகதினதின் தத்தீம் தத்தீம் தித்தகதினதின் தத்தீம் திந்தத்தீம் தகதினதின் தத்தீம் கிரதின் தத்தீம் கிரதின் தத்தீம் தகதினதின் தத்தீம் திந்தத்தீம் தத்தகதினதின் தத்தீம் தத்தீம் தத்தித்தகதினதின் தத்தீம் தக்க தத்தீம் கிடதுக்கு தறி கிடதும் தக்கா தத்தீம் கிடதுக்கு தறி கிடதும் கிடதுக்கு தறி கிடதும் கிடதுக்கு தறி கிடதும் தா தீம் தீம் ஆ

தரிங்கடகதீம் தரிங்கடகதீம் தரிங்கடகதா தரிங்கடகதீம் தரிங்கடகதீம் தரிங்கடகதீம் தரிங்கடகதா.

சிந்துவினே தொட்ட கைகள் சங்கரீசத்தவம் சொல்லுவல்லோ சிந்துவினே தொட்ட கைகள் கங்க பதுக்கச் சிலம்பொலி ஒதுக்கி வந்த